0: பொப்பலா
1: சை பால்
0: மூடுபோய காமரா
1: சை பால்
0: வரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்